கண்ணன்பே காசி வல்லட்டு நண்பே மனுசு கமல் மினிசு நீ காசி வாசி அத்தியாயெல்லாங்க பொம்மைங்காய் கண்ணட்டுன்னு மனுசு கமல்.